வெல்கம் பேக். திஸ் இஸ் மீ குட்டி ஆர்டிஸ்ட்ரதா ஆன் மை ரேடியோ 90 FM. கேட்டறிஞ்சு கூட்டுக்கூடா. உள்ளில் பயங்கர சங்கடம் தோணியால் நீங்க எந்த செய்யும்? பிரியப்பட்ட கூட்டுகாரே, விஷமம் வந்தால் மனசில் ஒழிப்பிக்கிறது. அம்மையோடோ அச்சனோடோ அத்யாபிகரோடோ கூட்டுகாரோடோ சம்சாரிக்கு. காரணம், பங்கு வச்சால் விஷமம் பகுதியாகும். ஓர்க்கு கூட்டுகாரே, பராஜயம் ஜீவிதத்தின் அவசானமல்ல, விஜயத்திலேக்குள்ள புதிய தொடக்கமான. எக்ஸாமில் அல்லெங்கில் மത്സരத்தில் தோற்றால் இனி எனிக்கு ஒன்றும் செய்யானாவில்லன்னு தோன்றிட்டுண்டோ? ഞാനൊരു ബിഗ് സീറോ ആണെന്ന് നിങ്ങൾക്ക് തോന്നിയിട്ടുണ്ടോ? എന്നാൽ അത് അങ്ങനെയൊന്നും അല്ല കേട്ടോ. ഒരു ചെറിയ പരാജയം നമ്മളെ വിജയത്തിലേക്കൊക്കെ കൂട്ടിക്കൊണ്ടുപോകട്ടോ. ദിസ് ഇസ് മൈ റേഡിയോ 90 FM. കേട്ടറിഞ്ഞ് കൂട്ടുകൂടാൻ ആർ ജെ കിടാവിൽ നിങ്ങളുടെ സ്വന്തം കുട്ടി ആർ ജെ ശ്രദ്ധ.

0: My Radio 90 FM കേട്ടറിഞ്ഞ് കൂട്ടുകൂടാം.
1: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.